0: आपकी खट्टी मीठी यादों में आपके संग MBC रेडियो।
1: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு. சிறுவர் நேரம்
2: வணக்கம் அன்பு செல்வங்களே, மகிழ்ச்சியும் நல்ல சிந்தனைகளும் நிறைந்த மற்றும் ஒரு சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சியை இறை வணக்கத்துடன் இனியே தொடங்குவோம்.

செல்வங்களே, காலையில் எழுந்தவுடன் ஓர் அழகான புன்னகையுடன் நாளை தொடங்குங்கள். நல்ல எண்ணங்களுடன் தொடங்கும் நாள் நிச்சயம் இனிமையாக அமையும். அடுத்த பாடல் உங்களுக்காக.

பள்ளிக்கு செல்லும் போது ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்லித்தரும் பாடங்களை கவனமாக கேளுங்கள். ஆசிரியர் காட்டும் வழி நம் எதிர்காலத்துக்கு ஒளி தரும் வழி. அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். ஓடுங்கள், விளையாடுங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். பாரதியார் கூறியது போல் ஓடி விளையாடு பாப்பா, அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உடலில் உற்சாகமான மனம் இருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: ஹாய் அம்மா,
2: இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க.
1: ஹாய் இனிப்பு. நல்ல அம்மா.

செல்வங்களே, தவறு செய்வது இயல்புதான். ஆனால் செய்த தவறை உணர்ந்து அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது மிகவும் நன்று. அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள்.

வீட்டில் அம்மா அப்பா வேலை செய்யும் போது சிறிது உதவிகளை செய்யுங்கள். உங்கள் அறையை சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது ஆரம்பிக்கலாம். சிறிது உதவியும் பெரிய மகிழ்ச்சியை தரும். அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஓவியம், இசை, நடனம், விளையாட்டு, வாசிப்பு உங்களுக்கு பிடித்த ஒன்றை தேர்ந்தெடுத்து தினமும் கொஞ்சம் பயிற்சி செல்லுங்கள். தொடர்ந்து பயிற்சிகளை வளர்த்து கொண்டால் திறமை வளரும். அடுத்த பாடல் உங்களுக்காக.

யாராவது உங்களை விட நன்றாக செய்தால் பொறாமைப்படாதீர்கள். அவர்களை பாராட்டுங்கள். அவர்களிடமிருந்து நல்ல செய்திகளை கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை பாராட்டும் மனமும் ஒரு சிறந்த குணமே. அடுத்த பாடல் உங்களுக்காக.

மாணவ செல்வங்களே, சிறுவன் நேரம் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Game to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி புவனேஸ்வரி.
9: வணக்கம் நேயர்களே, இனிய இரவு வணக்கம். மொரிஷஸ் வானொலியின் அன்பு நிறைந்த இசை அருவி நிகழ்ச்சிக்கு உங்களை இதயம் கனிந்து வரவேற்கின்றேன். நான் உங்கள் அன்பு தொகுப்பாளி புவனேஸ்வரி. இரவின் அமைதியோடு இசையின் இனிமை கலக்கும் இந்த அழகிய வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் பக்தி பாடலை கேட்போம்.

இறைவனின் புகழை பாடிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் இறை அருள் நமக்கு துணையாக இருந்து நம் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நல்வழி காட்டட்டும். அந்த அமைதியான உணர்வோடு இனி இசையின் இனிய உலகிற்கு அடியெடுத்து வைப்போம். அடுத்த பாடலை கேட்போமாக.

அன்புநேயர்களே, மலை மறைந்து இரவு மலர்கிறது. வீடுகள் ஒளிர்கின்றன. குடும்பங்கள் ஒன்று கூடுகின்றன. குழந்தைகளின் சிரிப்பும் பெரியோரின் உரையாடல்களும் இல்லங்களின் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தை மேலும் இனிமையாக்குகின்றன. அந்த மகிழ்ச்சியோடு இசையும் உங்கள் இதயங்களை தொட்டு செல்லட்டும். அடுத்த பாடலை கேட்போமாக.

வாழ்க்கையில் பல செல்வங்கள் கிடைக்கலாம், ஆனால் அன்பான உறவுகளுக்கு ஈடு இணை இல்லை. பெற்றோரின் ஆசிர்வாதம், மூத்தோரின் அனுபவம், பிள்ளைகளின் சிரிப்பு, நண்பர்களின் அன்பு, இவையே வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். அடுத்த பாடலை கேட்போமாக.

இசை மனதின் தோழன். இசை சோர்வை நீக்குகிறது. இசை நினைவுகளை மலரச் செய்கிறது. இசை மனதிற்கு ஆறுதலாகிறது. அதனால்தான் காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் இசை என்றென்றும் நம் வாழ்வில் இனிய தோழனாக திகழ்கிறது. அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு, வணக்கம்.